0: ஒப்பான் கங்கம் ஸ்டார்.
1: Blub, schwibbeli, schwab, schwab, blub, blub.
2: Blub, blub, blub, blub.
1: Schwibbeli, schwab.